தேங்க நில பொண்ணு பர மாடமி அறிக்கட தூ பொற மாட சுக்கமே விசே நில.

0: மந்தேந்து கடல்ல தோடும் எதுரும் கையவம் நேரம்
1: நீ யான கதவு எம் மின்னே நரிமலா நாஜுக்கு கொடை எம்மே நீ